தத்தரிக்கிட்டு தக தா தக தரிக்கிட்டு தக தீ தத்தரிக்கிட்டு தக தோ தக தரிக்கிட்டு தக நா தரிக்கிட்டு தக தா தரிக்கிட்டு தக தீ தரிக்கிட்டு தக தோ தரிக்கிட்டு தக நா கிட்டு தக தா கிட்டு தக தீ கிட்டு தக தோ கிட்டு தக நா தக தக தீ